0: தரகடிச்சாம்
1: கிச்சக்கு தரகடிச்சாம்
0: கிச்சக்கு தரகடிச்சாம்
1: கிச்சக்கு தரகடிச்சாம்
0: கிச்சக்கு தரகடிச்சாம்
1: கிச்சக்கு

0: உபலட்சுமி.
1: செல்யூட் சித்திரம் கோசம் பென்னிடையால் சாதன சர்க்கம் பாண்ட பாட்டு வினண்டி சிறுவன் ரச்சனா அரிஷ்டரா சங்கீதம்.